எதுவோ ஒன்று மனதிலே அடடா நிற்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதோ.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா? தடிபடாத நூலு என்ன ஆடையாகுமா? தாய்நாட்டையே வஞ்ச

0: My Radio 90FM கேட்டறிஞர் கூட்டுகூடம்.
1: எதுவோ ஒன்று மனதிலே அடடா இருக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதோ.